கண்ணா அண்டர் கத்துல தந்தர் தந்தர் அந்தர் வந்தர் ஜூண்டு கண்ணா அந்தர் சூடு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்போது ஜோடு அந்தர் சூடு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்போது ஜோடு அந்தர் சூடு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்போது ஜோடா.

0: പരിശുദ്ധിയുടെയും പാരമ്പര്യത്തിന്റെയും പൊന്നിൻ തിളക്കം ബാലതണ്ടപാണി ജ്വല്ലേഴ്സ്, BIS 916 ഹാൾമാർക്ക് സ്വർണ്ണാഭരണങ്ങളുടെയും തമിഴ്നാട് ഹാൾമാർക്ക് വെള്ളിയാഭരണങ്ങളുടെയും വിപുലമായ ശേഖരവും പണിക്കൂലിയിലിളവും ബാലതണ്ടപാണി ജ്വല്ലേഴ്സ്, കൊഴിഞ്ഞാപ്പാറ, പാലക്കാട്.
1: സ്വപ്നതുല്യമായ ഒരു വീട് എല്ലാവരുടെയും ആഗ്രഹമാണ്. നിങ്ങളുടെ സങ്കല്പങ്ങളിലെ ഭവനത്തിന് രാജകീയ പ്രൗഢി നൽകുവാൻ ദൃശ്യ മാർബിൾസ് എന്നും നിങ്ങൾക്കൊപ്പം. അന്താരാഷ്ട്ര ബ്രാൻഡുകളുടെ പ്രീമിയം കളക്ഷനുകൾ മുതൽ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും ബഡ്ജറ്റിനിണങ്ങുന്ന ആകർഷകമായ ടൈലുകൾ വരെ ഒരുക്കിയിരിക്കുന്നു. 40,000 ചതുരശ്ര അടിയിൽ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഷോറൂമായ ദൃശ്യയിൽ 10,000 ചതുരശ്ര അടിയിൽ വിസ്മയമൊരുക്കുന്ന സാനിറ്ററി ഉൽപ്പന്നങ്ങളുടെ അതിവിശാലമായ ശേഖരവും ഒരുക്കിയിരിക്കുന്നു. ഗുണമേന്മയിൽ വിട്ടുവീഴ്ചയില്ലാത്ത പാരമ്പര്യം, വിശ്വസ്തത. നിങ്ങളുടെ വീടിന് ദൃശ്യ ഭംഗിയേകാൻ ദൃശ്യ മാർബിൾസ്, അച്ചുമൂർത്തിമംഗലം, വടക്കഞ്ചേരി, ഗവൺമെന്റ് കോളേജിന് സമീപം, ചിറ്റൂർ. ജീവിതത്തിന്റെ ഓരോ നിമിഷത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ്, സിൻസ് 1962.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi सरकार की प्राथमिकता है.
2: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे, बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी.
1: इधर नम नेरम विद आरजी हीरा ऑन अहल्या एफएम.
4: வணக்கம், வெல்கம். இது அகல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. பொங்கல்னா நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சக்கரை பொங்கல், கரும்பு, கோலம், புது ட்ரெஸ், மாட்டுப்பொங்கல். ஆனால் தமிழ்நாடோட சில ஊர்களில் பொங்கல் வந்துடுச்சுன்னா ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். பறை சத்தம், ஆரவாரம், கலர்ஃபுல் டெக்கரேஷன்ஸ், ஒரு பெரிய க்ரௌட். அந்த க்ரௌடோட அட்டென்ஷன் எல்லாம் ஒரு பக்கம்தான். ஒரு காலை கேட் திறக்கும், ஒரு நிமிஷம் சைலன்ஸ், அடுத்த செகண்ட் காலை வெளியே வரும். அதை சுற்றி இளைஞர்கள், ஆரவாரம் பண்ணுற மக்கள், அந்த கலையை ப்ரௌடாக பார்க்குற ஆனர், இதுதான் ஜல்லிக்கட். ஆனால் ஜல்லிக்கட்டுனா ஜஸ்ட் ஒரு காளையை பிடிக்கிற கேமா? இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, ஒரு விவசாய கல்ச்சர் இருக்குது, ஒரு மனுஷனுக்கும் மாட்டுக்கும் இருக்கிற உறவு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பெரிய லீகல் பேட்டிலும் இருக்குது, கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அனிமல் வெல்ஃபேர் பற்றின க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்க போகிறோம். ஒரு கேமாக இல்லை, ஒரு என்டையர் கல்ச்சரோட கதையாக. ஸோ நீங்கள் ரெடியா? இப்போது முதல்ல ஒரு பாட்டு கண்ட டைம். இது அகல்யா எஃப்எம் 90.4. இது ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்டு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഫസ്റ്റ് നമ്മ കൊഞ്ച് പിന്നാടി പോലാം, ரொம்ப பின்னாடி. ஜல்லிக்கட்டோட ரூட்ஸ் தமிழ் கல்ச்சரோட ரொம்ப பழைய ட்ரெடிஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. ஆன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர்ஸ்ல புல் எம்பரேசிங் ட்ரெடிஷன்ஸ் பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த காலத்துல கேட்டல்னா ஜஸ்ட் ஒரு அனிமல் இல்ல, விவசாயம், ஃபார்ம் ஒர்க், லைவ்லிஹுட், சோஷியல் ஸ்டேட்டஸ், வில்லேஜ் லைஃப், இப்படி பல விஷயங்களுக்கும் கேட்டல் முக்கியம். சோ காளைய சுத்தி உருவான ட்ரெடிஷன்ஸும் ரூரல் சொசைட்டியோட ஒரு பார்ட்டா இருந்தது. இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்னு கூப்பிடுற ட்ரெடிஷன் அது பல ஜெனரேஷன் இவால்வ் ஆயிருக்கும். பொங்கலோட கனெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தை மாசம், ஹார்வெஸ்ட் சீசன், விவசாயத்துக்கு நன்றி, மாடுகளுக்கு நன்றி, இதோட கண்டினியூஷன் தான் மாட்டுப்பொங்கல். காலைய குளிப்பாட்டுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, கொம்புக்கு கலர் போடுவாங்க, பூக்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க, சலங்கையை கட்டுவாங்க. அந்த நாளில் மாடுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ ஜல்லிக்கட்டை புரிஞ்சுக்கணும்னா பொங்கலை புரிஞ்சுக்கணும், பொங்கலை புரிஞ்சுக்கணும்னா தமிழ் ரூரல் லைஃபை புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ட்ரெடிஷனோட பேக்ரவுண்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்டு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ ആക്ച്വൽ ഇവന്റ് ഉള്ള പോലെ ഒരു കാല അരേനക്കുള്ള വരും, അത് പാർട്ടിസിപ്പൻസ് കൺട്രോൾ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. போப்புல ஃபார்ம்ல காளைய திமிலைய பிடிச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஹோல்ட் பண்றது முக்கியம். ஆனா இது சிம்பிளா பார்த்தா ஈஸியா தெரியலாம், ஆனா அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஸ்பீட், பேலன்ஸ், டைமிங், ரியாக்ஷன், கரேஜ் எல்லாமே வேணும். பிகாஸ் காலை ப்ரெடிக்டபிளா மூவ் ஆகாது. எப்ப டேர்ன் ஆகும், எப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும், எப்ப சடனா டைரக்ஷன் மாத்தும், அதுதான் சேலஞ்ச். அந்த மொமெண்ட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு க்ரௌட் சவுண்ட் கூட ப்ராப்பர்லி கேட்காம போகலாம். அட்ரினாலின் ஃபுல்லா இருக்கும், காலை வெளியே வரும், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜம்ப் பண்ணுவா, க்ரௌட் ஸ்க்ரீம் பண்ணும். சில செகண்ட்ஸ் தான், ஆனா அந்த செகண்ட்ஸ்க்கு பின்னாடி மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கலாம். அந்த இவெண்ட்ல வின்னர்ஸ்க்கு பிரைசஸ் இருக்கலாம், ஆனா பல பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பிரைஸ விட நான் இந்த காலையை ஹோல்டு பண்ணினேன் அப்படின்னு சொல்ற ப்ரைடு தான் பெருசு. ஸோ இந்த ப்ரைடோட நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. பாட்டுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஜல்லிக்கட்டுனா உடனே பல பேருக்கு ஞாபகம் வர்ற பிளேஸ் அழகநல்லூர். மதுரை பக்கத்துல இருக்கிற இந்த ஊரு ஜல்லிக்கட்டுக்காக வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பொங்கல் சீசன்ல இங்க அட்மாஸ்பியரே வேற. ஏர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன், ரோட்ல கிரவுட், போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மெடிக்கல் டீம்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆனர்ஸ், மீடியா, ஊர் ஃபுல்லா ஃபெஸ்டிவல் மோட். ஒரு காலை அரேனாக்குள்ள வரும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வேற லெவல் இருக்கும். ஒரு சைட்ல ஓனர், இன்னொரு சைட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ், முன்னாடி அரேனா, பின்னாடி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ். அந்த மொமெண்ட்ல ஒரு காளையை பார்த்து என்டயர் கிரவுட் ரியாக்ட் பண்றது, அது ஒரு ஸ்போர்ட்டிங் இவெண்டோட எக்ஸைட்மெண்ட் மட்டும் இல்ல, ஊர் மொத்தம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு கல்ச்சரல் இவெண்ட். அழகநல்லூர் மட்டும் இல்ல, அவனியாபுரம், பழமேடு மாதிரி பிளேசஸ்லயும் பொங்கல் சீசன் ஜல்லிக்கட்டு இவெண்ட்ஸ் ஃபேமஸ் தான். ஜல்லிக்கட்டு தமிழ்நாடோட சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல ரூரல் ஃபெஸ்டிவல் கலண்டரோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்துட்டு வருது. ஸோ ஒரு வில்லேஜுக்கு ஜல்லிக்கட்டுனா இவெண்ட் டேட் மட்டும் இல்ல, ஒரு ஊர் ஃபுல்லா வெயிட் பண்ற ஒரு நாள். ஸோ இப்போ வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித்

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: அப்புறம் அந்த ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறம் என்னாச்சு, 2017ல தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்டை பாஸ் பண்ணுச்சு. அதோட பர்பஸ் என்னன்னா, தமிழ்நாடுல ஜல்லிக்கட்டை சர்டன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அலோவ் பண்றது. அதோட அக்கம்பனியிங் கண்டெக்ட் ஆஃப் ஜல்லிக்கட் ரூல்ஸ் 2017 இவெண்ட் கண்டெக்டுக்கு ரூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுச்சு. ஆனா ஸ்டோரி அங்க முடியல. இது அகலியா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா PETA இன்னொரு ஆர்கனைசேஷன்ஸ் 2017 அமெண்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணாங்க. மெயின் க்வெஸ்டன், ஸ்டேட் லோ சுப்ரீம் கோர்ட்டோட 2014 ஜட்ஜ்மெண்ட்ட பைபாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ ஜல்லிக்கட்டை ரெகுலேட் பண்ணால் அனிமல் க்ரூவல்ட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? இப்படி லீகல் க்வெஸ்சன்ஸ் கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த கேஸ் செவரல் இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருந்தது. ஸோ அப்படி பெண்டிங் ஆயிடுச்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அது தெரியலாம் பாட்டுக்கு அப்புறம். இது அகல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இப்ப நாம 2026 க்கு வரலாம். ஜல்லிக்கட்டு லீகலா அலோ பண்ணப்பட்டாலும் டிபேட் கம்ப்ளீட்லி டிசப்பியர் ஆகல. அனிமல் வெல்ஃபேர் குரூப்ஸோட கன்சர்ன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது. கிரவுண்ட் லெவல் சேஃப்டி பத்தியும் குவெஸ்டன்ஸ் வருது. பார்ட்டிசிபென்ட் சேஃபா, ஸ்பெக்டேட்டர் சேஃபா, புல்ஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணப்படுறாங்களா, ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களா, இப்படி நிறைய குவெஸ்டன்ஸ். இது ஒரு பொலிட்டிக்கல் ரிமார்க் அண்ட் கான்ட்ரவர்சி. இதை பேஸ் பண்ணி ஜல்லிக்கட் பேன் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கரண்ட்லி த லீகல் பொசிஷன் எஸ்டாப்ளிஷ் பை 2023 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் remains that Tamil Nadu amendment permitting Jallikattu is valid. So, அதனால இப்போ டென்ஷன் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஸோ டிபேட் இன்னும் அலைவாக இருக்குங்கிறது மட்டும்தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ அந்த பாட்டுக்கான டைம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட். பாயன பாய வழங்க

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஓகே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஜல்லிக்கட் பத்தி பேசணும். ஒரு காலை, ஒரு அரேனா, ஒரு பார்ட்டிசிபென்ட், இது மட்டும் இந்த ஸ்டோரி முடியல. அதுக்கும் பின்னாடி ஆன்ஷியன் தமிழ் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, பொங்கல் இருக்கு, விவசாய கல்ச்சர் இருக்கு, நேட்டிவ் கேட்டில் பிரீட்ஸ் இருக்கு, அலங்கநல்லூர் மாதிரி ஊர்கள் இருக்கு. 2014, 2017, 2023 இந்த மாதிரி கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கும் கண்டினியூ ஆகிற அனிமல் வெல்ஃபேர் அண்ட் பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் இருக்கு. ஸோ ஜல்லிக்கட் ஒரு கேம் மட்டும் இல்லை, ஒரு ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, ஒரு லீகல் இஷ்யூ மட்டும் இல்லை, இது ஒரு கான்வர்சேஷன். நம்ம பாஸ்ட்டை பற்றிய கான்வர்சேஷன், நம்ம கல்ச்சரை பற்றிய கான்வர்சேஷன், நம்ம அனிமல்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி கான்வர்சேஷன். ஸோ நம்ம ட்ரெடிஷன் ஃபியூச்சரை எப்படி சர்வைவ் ஆகணும்னு நான் கேட்குற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஸோ பொங்கல் காலத்தில் ஒரு காலை எரேனாக்குள்ளே வரும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சியர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சியருக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலியோட ப்ரைடு இருக்கலாம், ஒரு ஃபார்மரோட ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், ஒரு வில்லேஜோட ட்ரெடிஷனல் இருக்கலாம், ஒரு ஜெனரேஷனோட மெமரி இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு அனிமல் வெல்ஃபேர் குவெஸ்டனும் இருக்கலாம். அதனால ஜல்லிக்கட்டை புரிஞ்சுக்கணும்னா அரேனாவில் நடக்கிற ஃபியூ செகண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பல சென்ச்சுரிஸை பார்க்கணும். ஸோ ஜல்லிக்கட்டுனா ஒரு காளையை பிடிக்கிற விளையாட்டு மட்டும் இல்லை, ஒரு மண்ணோட கதை, ஒரு மக்களோட கதை. அண்ட் மேபி அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு அந்த கதையை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கதை. ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட நானும் ரேஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இதோட இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்பெஷல் முடிஞ்சிருக்கலாம். நான் உங்கள் ஹீரா, பபாய். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஹாப்பி லிஸ்னிங் அண்ட் பபாய்.
1: சொப்ன துல்லியமாய் ஒரு வீடு எல்லாவருடையும் ஆகிரகமான நீங்களுடைய சங்கல்பங்களிலே பவனத்தின் ராஜகீய பிரௌடி நல்குவான் திருஷ்யா மார்பிள்ஸ் என்னும் நீங்கள்கொப்பம். അന്താരാഷ്ട്ര ബ്രാൻഡുകളുടെ പ്രീമിയം കളക്ഷനുകൾ മുതൽ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും ബഡ്ജറ്റിനടങ്ങുന്ന ആകർഷകമായ ടൈലുകൾ വരെ ഒരുക്കിയിരിക്കുന്നു. 40,000 ചതുരശ്ര അടിയിൽ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഷോറൂമായ ദൃശ്യയിൽ 10,000 ചതുരശ്ര അടിയിൽ വിസ്മയമൊരുക്കുന്ന സാനിറ്ററി ഉൽപ്പന്നങ്ങളുടെ അതിവിശാലമായ ശേഖരവും ഒരുക്കിയിരിക്കുന്നു. ഗുണമേന്മയിൽ വിട്ടുവീഴ്ചയില്ലാത്ത പാരമ്പര്യം, വിശ്വസ്തത. നിങ്ങളുടെ വീടിന് ദൃശ്യഭംഗിയേകാൻ ദൃശ്യ മാർബിൾസ്, അച്ചുമൂർത്തിമംഗലം, വടക്കഞ്ചേരി, ഗവൺമെന്റ് കോളേജിന് സമീപം, ചിറ്റൂർ.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October
3: 2026. Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
2: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai Hamari Zimmedari.
4: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.